0: துள்ளித்துல புபாரமம் கெப்பீட்டேல் தந்த ஜுல்லித்துல புராய் செய்து நாமமத் அலி சலாத்து வசலாம் இட்டேல் தந்த ஜுல்லித்துல போகம்னே ஜப்பினம் பொக்கி ஜுல்தம் ஐ பொக் யோ ஹம்னே சேனு பெர் தக்கோய் ஞங்கள் தி ஞங்கள் சென் அலல் தி ஞங்கள் சென் தெரத் bepp julit bu sa pass pass egg fofu bo yere mbindum seigne touba mbagnu netel ko te yokun ci wagnu wun ci xol bu sedd kaddu yu am solo ak ñewant waye tam ak ñaanal ko ndax fim la fete won te munuko fa fete yow lolou moy kaddu ci war top melni bini teunk jotaay bi koro soru yu bor bobu waye am nak lu ñewat ci sunu kaw te lolou andon ak ñun sunu borom ñeekon nu ko wax ndax de la ñeek bind ci dundu mu melni kenn ci soti serigne bobu nga xamne biñuy tambali waxtan wi newon na bokku nga ci ñi wara mëna taxawé jotaay bi bokku nga ci ñi ko saña taxawé bokku nga ci ñi ko mëna taxawé ngir ay jaaru way suñu borom indi sédé ci serigne cheikh mu serigne chalib mi fi bayiko barki dembu nu bëggono ñew nak ci jangat dundam gi ak tajdid bi ñuy waxtané yéssalat gi pass pass yi ci biir l'islam nan la ko serigne cheikh mom serigne chalib don dundé waye tam don dundalé ndax waxon na kérok fi né señ bi néwon na zurriyatan tayyibatan tujaddidu nahja nabiyal mustafa tayyidu wa hablana zurriyatan tudimu allah amala shaliha ya khadim ki fi bayiko de serigne cheikh mom serigne chalih mu melni man nañu tambalé jangat ci mom lan mo ron tajdid nan la ko l'islam gisé nan la ci seigne touba don dundé nan la ci don yaré batay meññek mom ñu war ko mëna go ci roy ci mom man ko jarino muy ko melni serigne cheikh mom serigne salou seigne cheikhna
1: da jerejeuf serigne babakar serigne baytan ci introduction bu am solo bobu li di tajdid muy yessal te cheikh ahmad al khadim di turando serigne cheikh mom cheikh salihou di mamam te ñaanon ko ki ci anam yu ama am solo ndax tajdid ci niko serigne bi taxawé la ci jitu moy tashkhisul mujtama manam def diagnostic communauté wala société bi nga nek melni ku ne safet ba dand len di xol la ca di yuñ ca wara bayyi ya ca di yuñ ca wara yok ya ca di yuñ ca wara seppi genné ko sanné ko ci biir loolu bépp société boo xam ne nit ñëw na fa am fa ay mag ñu ko mag ca gox booba ak ca bokk ga su fekkee ne am na lu muy woote ñàkk gaamin mën naa indi ak juyoo te bu boobaa dox rek moo ci am solo te ña fa nekkoon ñi ngi doon dox naam war nañ ko xoolaat defaraat ko waaye moom mi nga xam ne dafa bëgg a ñëw yeesalit wërta dëkk ci jàppal ak bàyyil wax naa def na kon la cay topp ci kuy yeesal mooy ginnaaw bu xamee la leen di saafara mooy al hijra mooy